0: தமிழ் பசங்களா ரெடியா?
1: ஆமே வைபேத்தே.
0: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
1: ஆமே சவுண்டேத்தே.
2: உலக தமிழர்களுக்காக கிரைஸ்ட் சர்ச்சில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு
0: கேட்க தவறாதீர்கள்.
1: ரெடியா மாமே?
0: கியோரா கிரைஸ்ட் சர்ச், வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு மாலை பொழுதுல வெள்ளிக்கிழமை அதுவுமா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பெஷலா நம்மளுக்கு ஒட்டாகோ மக்களுக்காக ஒரு வணக்கம் வைக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்ப கிரைஸ்ட் சர்ச் மற்றும் ஒட்டாகோ எல்லாருமே வந்து நம்மளுடைய வானொலியை கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம வழக்கமா வந்து புது புதுசா வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு வருவோம், எதையாவது பத்தி பேசுவோம். இன்னைக்கு லாவணியா என் கூட இல்லை, அதனால நான் மட்டும்தான் பேச போறேன் அப்படின்னு நீங்க தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு சுவாரஸ்யம் உங்க கூட பேசுறதுக்கு நான் ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஐலண்ட்ல இருந்து கடல் தாண்டி நம்ம கிட்ட நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் ஐசாக், அவர் தான் வந்திருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பில்டப்லாம் கொடுத்தா அவர் வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா எனக்கு இவரை வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு பயங்கரமாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு வ்ளாக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பார், பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிட்டு இருப்பார். ஸோ இவர் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காரு, சென்னை இந்தியா சென்னையிலேருந்து வந்திருக்காரு. அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து யூகேயில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே நியூசிலாந்துக்கு வந்து நார்த் ஐலண்ட் போய் நார்த் ஐலண்ட்லேருந்து இப்போ கிரைஸ்ட் சர்ச்சை வந்து அவங்களோட புது வீடாக வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷயங்கள்லாம் எப்படி வந்துச்சு, இந்தியாவிலேருந்து எப்படி வந்தாங்க, இங்கே எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் கால் எடுத்து வச்சுருக்காங்க, ஸோ நம்ம வெல்கம் பண்ண முடியாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட இப்போ பேசலாமா? வணக்கம் ஐசாக், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்வைட் பண்ணதுக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. சரி, நம்ம உங்களுக்காக ஐசாக் நான் வந்து நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன். ஆனால் அந்த கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு குடும்ப மனிதன், ஐயோ குடும்ப மனிதனா, குடும்பஸ்தர்,
3: குடும்பஸ்தர்,
0: குடும்ப மனிதன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அழகான மனைவி, அப்புறம் 2 குழந்தை குட்டீஸ் வச்சுருக்கீங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
3: கண்டிப்பாக. ஸோ என் மனைவி அவ பெருசாக வந்தது இல்லை என் இன்ஸ்டாகிராமில், ஏன்னா அவளுக்கு ப்ரைவேட்டாக இருக்க பிடிக்கும், விச் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட். அண்ட் பட் என் வீடியோ எல்லாமே அவள் அப்ரூவல் இல்லாமல் நடக்கவே நடக்காது, ஏன்னா அவகிட்ட கேட்டால் தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே வரும். ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் நான் ரெடி பண்ணாலும் அவகிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு ஷீ இஸ் எல்லாத்துலேயுமே, நாட் ஓன்லி இன் இன்ஸ்டாகிராம், எல்லாத்துலேயுமே அவள் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் பெட்டர் ஹாஃப் ஃபார் மீ. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி என் 2 குழந்தைங்க, கண்டிப்பாக அது 2 குழந்தைங்க தான் எனக்கு, நிஜ குழந்தை இல்லை, ஐ மீன் மனுஷ குழந்தை இல்லை, ஃபர் பேபீஸ். என்கிட்ட 2 பூனை இருக்காங்க சொல்கிறாங்க 2 குழந்தைங்க. அவனுங்களும் தே ஆர் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஸோ நாங்கள் அவனுங்களை ஒரு அனிமலாக என்றைக்குமே பார்த்ததில்லை, இட்ஸ் ஆல்வேஸ் தே ஆர் ஆல்வேஸ் அவர் ஃபேமிலி. ஸோ அவனுங்க கூடயும் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. கிரைஸ்ட் சர்ச் இட்ஸ் அமேசிங் ஸோ ஃபார் எக்ஸப்ட் பார்க்கிங், கண்டிப்பாக நான் அதை சொல்லியாகணும், ஏன்னா பார்க்கிங் தான் பெரிய தலைவலியாக இருக்குது. மற்றபடி கிரைஸ்ட் சர்ச் அண்ட் ஜஸ்ட் லவ்விங் இட், பிகாஸ் நான் நிறைய பேரை மீட் பண்ணேன் இங்கே, இந்தோ பிரியா அவங்களையும் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேரை பார்க்க முடியுது, அதுக்காக தான் நாங்கள் மெயினாக மூவ் ஆனோம் சவுத் ஐலாண்ட்லேருந்து, ஐ மீன் நார்த் ஐலாண்ட்லேருந்து சவுத் ஐலாண்டுக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் விவர் லோன்லி, நாங்கள் இருந்தது வந்து ஒரு ஸ்மால் டவுன். ஸோ அவங்க லோன்லியாக இருந்தனால நாங்கள் என்ன நினச்சோம், ஓகே இவ்வளோ 2 வருஷம் இருந்தாச்சு போகலாம், எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும், அதேமாதிரி ட்ராவல் பண்ண பிடிக்கும், நார்த் ஐலாண்ட் நிறையா பார்த்துட்டோம், ஸோ சவுத் ஐலாண்ட் போகலாமே நினைக்கும் போது தான் நாங்கள் கிரைஸ்ட் சர்ச் சூஸ் பண்ணி இந்த அருமையான சிட்டிக்கு வந்து உட்காந்துருக்கோம்.
0: வெரி நைஸ். ஆக்சுவலி நான் உங்களை பாராட்டணும், ஏன்னா இது உங்களோட ஐடியாவா அவங்களோட ஐடியாவான்னு தெரியல இந்த கிரைஸ்ட் சர்ச்சை சூஸ் பண்ணது, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் யூ கோனா லவ் இட். ஏன்னா நான் வந்து ஆக்லாந்து போயிருக்கேன், சும்மா ஒரு ட்ரிப்புக்கு தான் போயிருக்கேன், ஹேமில்டன் ரோட்ரூவா, அதுக்கப்புறம் இங்கே சவுத் ஐலண்டில் வந்து நெல்சனில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஒரு 6 மந்த்ஸ். ஆனால் கிரைஸ்ட் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு வந்து கடல் வேணுமா, உங்களுக்கு பீச் வேணுமா, உங்களுக்கு சிட்டி வேணுமா, பார் வேணுமா, நார்மல் க்ரோசரி ஸ்டோர், இந்தியன் ஸ்டோர், எனி திங், எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ அதனால் ஐ ஃபீல் லைக் ஸ்னோ கூட பார்க்கணுன்னா நீங்கள் டக்குன்னு போயிடலாம். ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவ்வளோ லோன்லியாக இருக்கிற அளவுக்கு நார்த் ஐலண்டில் எந்த ஊரில் இருந்தீங்க நீங்கள்?
3: ஐயோ, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது அதுவும் எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக என்னென்னா நாங்கள் லண்டன் கிட்ட இருந்தோம். ஸோ லண்டன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் எங்கே மூவ் ஆனோம்னு பார்த்தீங்கன்னா டேனிவர்க்னு ஒரு சின்ன ரொம்ப சின்ன டவுன் பேமஸ்டன் நார்த் கிட்டே இருக்குது, சில நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அவ்வளோ சின்ன டவுன் அது. அங்கே மூவ் ஆனோம், அதுவும் 6 மணிக்கு மேலே வந்தோம், ஐ மீன் ஈவினிங் 6 மணிக்கு மேலே. ஸோ லிட்டரலாக ஒருத்தர் கூட இல்லை, நாங்கள் பயந்துட்டோம், ஐயோ தெரியாமல் தப்பாக வேற எங்கேயோ வந்துட்டோமோன்னு, ஏன்னா மனுஷங்களும் இல்லை கடையும் இல்லை, அது பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் மூவ் ஆகும்

0: மூவ் ஆனதும் வைப்பாவான்னு ஒரு இடத்துக்கு மூவ் ஆனோம், ஹாக்ஸ் பேல. ஏன்னா என் வேலை பார்க்குற இடம் வந்து ஹேஸ்டிங்ஸ்னு ஒரு சிட்டி தான், பட் என் ஒய்ஃப் இன்னும் அங்கே டேனிவாக்கில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தனால மிடில் இருந்தோம். அங்கேயும் அப்படி தான், மோஸ்ட்லி நிறையா எல்டர்லி பீப்புள் தான், அதுவும் பேசக்கூட மாட்டாங்க வெளியே வந்தால். அதனால் இட் வாஸ் அதனால தான் அது லோன்லியாக இருந்துச்சுன்னு சொன்னேன் அந்த டவுன்லாம்.
1: புரியுது புரியுது. நான் நெல்சன்ல இருக்கும் போது நான் மோட்டிவேக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல இருந்தேன். மேபி எனக்கு என்ன ஃபீல் பண்ணனோ அதுதான் நீங்க அங்கேயும் ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. மேபி நீங்க ஆக்லாண்ட்ல இருந்திருந்தீங்கன்னா மேபி அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும்.
0: ஆமா ஆமா, ஏன்னா எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெளியே, நான் வீட்டுல இருக்க ஆளே கிடையாது. அதனால எனக்கு அது என்னால் முடியல. ஏன்னா யூகேல என்னோட மொத்த ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே இருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அது ஒரு 5 இயர்ஸ் ஒரு ஜேர்னி இல்லையா, ஸோ எல்லாத்தையும் நாங்கள் அங்கே விட்டுட்டு தான் வந்தோம். பட் அதை பார்த்துட்டு இங்கே வந்து இருக்கும்போது இட் வாஸ் வெரி லோன்லி. அதனால தான் நாங்கள் ஓகே வை நாட் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது ஆக்லாண்ட், வெல்லிங்டன், கிரைஸ்ட் சர்ச் இது மூணு தான் வச்சுருந்தோம். பட் வி சோஸ் கிரைஸ்ட் சர்ச் ஆஸ் யூ செட், எவ்ரி திங்ஸ் ஹியர், ஏர்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஏதாச்சும் வேணும்னா கூட அவசரத்துக்கு பக்கத்தில் கடை எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆட்கள் இருக்காங்க, அதுக்காக தான் மெயினாக வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் வந்தேன். விச் இஸ் கோயிங் வெரி குட்.
1: கண்டிப்பாக உங்களோட நம்பர் ஒன் ஃப்ரெண்ட் நானே.
0: அஃப்கோர்ஸ், எனக்கு பிரியா தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஹோமி ஒருத்தவங்க டவுனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆட்கள் நம்மகிட்ட வந்து, ஏன்னா இப்போலாம் நான் நிறைய பேரை பார்க்குறேன், தமிழ் பேசுனா ஆப்போசிட்டில் வந்தால் திரும்பிட்டு போயிடுறாங்க, அப்படி தான் நடந்துச்சு எனக்கு நிறைய இடத்துல. அதனால நானும் இப்போலாம் ஐயோ பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேர் வந்து பேசினாங்க, விச் வாஸ் ரியலி அமேசிங்.
1: சூப்பர் சூப்பர், இன்னும் நல்ல உள்ளங்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம மக்களை பார்க்கறது கஷ்டம் தான். பிகாஸ் நம்ம மக்கள் நம்ம எப்படி சொல்கிறது, கம்பேரிட்டிவ்லி இப்போ பார்த்தீங்கன்னா மலையாள கம்யூனிட்டி பீப்பிள், இது மக்களே கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ மலையாளிஸ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் ஒன்று கூடிடுவாங்க. இப்போ பஞ்சாபிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒன்று கூடிடுவாங்க. ஆனால் தமிழர்கள் ஒன்று கூடுறது வந்து அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை கொஞ்சம் மாற்றுவோமே. ஏன்னா வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கும் போது நீங்கள் இந்தியர்களாக இருக்கலாம், இப்போ நான் மலேசியாவில் இருக்கும்போது மலேசியனாக இருக்கலாம், ஆனால் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லோரும் தமிழர்கள், அவ்வளோதான்.
0: எக்ஸாக்ட்லி, நீங்கள் சொன்னது நூற்றில் ஒரு வார்த்தை. பிகாஸ் நாங்கள் நேற்று தான் பேசணும், ஏன்னா மலையாளி கம்யூனிட்டி பற்றி நான் பேசியே ஆகணும். ஏன்னா நான் இங்கே வரதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக மெசேஜ் பண்ண ஒரு 10 பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்க. அந்த 10 பேரில் 9 பேர் எனக்கு மலையாளிஸ் தான். உங்கள் வீடியோ நல்லா இருக்குது, கிரைஸ்ட் சர்ச்சுக்கு வா மச்சான், ஏதோ நான் என்ன ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி நான் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு வந்தோடனே அந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், நான் கிரைஸ்ட் சர்ச் வர ஹாய் சொல்லுங்கன்ற, அந்த ஹாய் சொல்லுங்கன்னு முதல்ல அனுப்பின 2-3 பேரும் மலையாளிஸ் தான். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்ப்புக்கு வந்தவரும் ஒரு மலையாளி தான். அதே மாதிரி அவர் சர்ச்சுக்கு நான் சர்ச் தேடிட்டு இருந்தேன் இங்கே, தமிழ் சர்ச் இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் அதை மிஸ் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேருமே. அது வந்தோடனே அவரும் அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவர் எங்களை கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒரு அவ்வளோ மலையாளி கம்யூனிட்டி, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. எங்களையும் ஒரு ஃபேமிலியாக தே ட்ரீட்டட் அஸ் last Sunday, which was amazing.
1: சூப்பர் சூப்பர், இவ்வளோ நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. சரி, நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ சென்னையிலேருந்து வளர்ந்து வந்தது எப்படி இருக்குது, அதை மாதிரி சொல்லுங்கள், சென்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது?
0: சென்னை தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா 23 வருஷம் சென்னை கோடம்பாக்கம் தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா வளர்ந்தது, நான் படித்தது எல்லாமே, என்னை உருவாக்குனதே அது தான். ஸோ அஃப்கோர்ஸ் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் சென்னை இஸ் அன் எமோஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மை. சென்னை இஸ் ரியலி அன் எமோஷன் டு மீ. ஏன்னா சொன்ன மாதிரி என்னை உருவாக்குன ஒரு இடம். ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்.
1: சூப்பர், அவ்வளோ க்ளோஸ் டு யோர் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறீங்களே, பட் ஏன் திடீர்னு வந்து யூகேக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்கேருந்து வந்துச்சு, எப்போ வந்துச்சு?
0: ஸோ ப்ரொஃபஷன் ஆஸ்பெக்டில் நான் பேசணும். ஏன்னா நம்ம ஊரில் குறை சொல்லக்கூடாது, குறை சொன்னால் கமெண்ட்லேருந்து திட்டுவாங்க. பட் குறை சொல்லாமல் குறை இல்லை, அது ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். ஏன்னா என் ப்ரொஃபஷன் ஆஸ்பெக்டில் அங்கே நிறையா எப்படி சொல்கிறது, நிறையா காம்படிஷன் இருந்தாலும் நிறையா பாலிட்டிக்ஸ். ஸோ அது எனக்கு சரிப்பட்டு வரல. எனக்கு என் ப்ரொஃபஷன் ஆஸ்பெக்ட்லேயும் நான் பெரிய ஆளாகணும்னு நான் எனக்கு ஆசை, என் ப்ரொஃபஷனில் நான் வளரணும் ஆசை. அப்படி பார்க்கும்போது அப்ராட்லலாம் நான் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ அப்ராட்லலாம் அதுக்கு நம்ம ஊரை விட இங்கே நல்ல ஸ்கோப், நல்ல வேல்யூ இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். ஸோ அதனால் நான் படிக்கணும்னு நினச்சி தான் நான் யூகேக்கு போனேன். நியூசிலாண்ட் இஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம் கண்ட்ரி, எனக்கு இங்கே வரணும் ஆசை. ஆனால் யூனிவர்சிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தா யூகேயில் நிறையா ஆப்ஷன் இருந்துச்சு, அதனால தான் நான் யூகேயை சூஸ் பண்ணி அங்கே போனேன், அப்புறம் இங்கே வந்துட்டேன்.
1: சூப்பர் சூப்பர். சரி, யூகேல வந்து 5 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதான் சொன்னீங்க இல்லையா, ஸோ யூகேலேருந்து நியூசிலாண்ட் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? சி கனடா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, இன்னும் பல ஏதோ ஏதோ கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, எது ஏன் வந்து நியூசிலாண்டை சூஸ் பண்ணீங்க?
0: ஸோ நான் சொன்ன மாதிரி நியூசிலாண்ட் வந்து எனக்கு ஒரு ட்ரீம் கண்ட்ரி. ஸோ இது ஒரு நம்ப மாட்டீங்க பட் நம்பி தான் ஆகணும், ஏன்னா அதுதான் உண்மை. நாங்கள் எங்களோட ஒரு நைட்டில் டிசைட் பண்ணது தான், நான் சும்மா ஸ்க்ரால்

0: பண்ணிட்டு இருக்கும்போது நான் நியூசிலாந்து பற்றி பார்த்தேன். என் ப்ரொஃபஷன் வந்து இங்கே ரொம்ப டிமாண்டாக இருக்குது, அதே மாதிரி என் ஒய்ஃப் ப்ரொஃபஷனும் இங்கே ரொம்ப டிமாண்டாக இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ரெசிடென்சி கிடைக்குன்னு பார்த்தேன். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், யூகேயில் நான் ஸ்பான்சர்ஷிப் ஜாபில் இருக்கும்போது என்னென்ன ஃபேஸ் பண்ணேன்னு. ஸோ ரெசிடென்சியை பார்க்கும்போது ஒய் நாட் அப்படின்னா, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஜாபில் தான் இருந்தோம். என் ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் இங்கே ஐ மீன் பெர்மனெண்ட் ஜாபில் தான் இருந்தேன். பட் ஸ்டில் அதெல்லாம் பார்க்கும்போது வி காட் இம்ப்ரெஸ். என் ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டேன், ஓகே போலாமாப்பா இது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நான் மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது, அவங்களும் டிசைட் பண்ணோம். ஸோ கேட்கும்போது ஷீ ஆல்சோ செட் அஃப்கோர்ஸ் ட்ரை பண்ணேன், கிடச்சா போயிடலாம் அப்படின்னு. அவளுக்கும் ட்ராவல் பண்ண பிடிக்கும், எனக்கும் ட்ராவல் பண்ண பிடிக்கும். அதே மாதிரி நாங்கள் எங்கேயும் ஒரு இடத்துல செட்டில் ஆகிற எங்களுக்கு ஐடியா கிடையாது. இங்கே யூகேக்கு வந்தால் இங்கேயே செட்டில் ஆயிடணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது நான் ட்ரை பண்ணேன், காட்ஸ் கிரேஸ் எனக்கு. நான் ட்ரை பண்ண ஒன் வீக்கில் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிச்சு, அதுக்கடுத்து உடனே இன்டர்வியூ கிடச்சிச்சு, இன்டர்வியூ டிசிஷன் அடுத்த நாளே வந்துருச்சு. ஸோ உடனே நாங்கள் கிளம்பிட்டோம்.
1: சுக்கரம் உச்சத்தில் இருக்கான்.
0: ஆமாம்,
1: சூப்பர் சூப்பர். இல்லை அது வந்து லக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, உங்களோட உழைப்பு எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. பட் இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, உங்களோட குழந்தைகள் இப்போ இங்கே இந்த நியூசிலாண்ட்லேருந்து வந்தாங்களா இல்லை யூகேலேருந்தே கூட இருக்காங்களா இல்லை எப்படி?
0: இல்லை இல்லை, இங்கே வந்து தான். நாங்கள் டானிவோக்கில் இருக்கும்போது எங்களால் ஏன்னா அது பெட் ஃப்ரெண்ட்லி, ரெண்ட்டுக்கு நம்ம பெட் ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் பார்க்கணும் இல்லையா, அப்படி இல்லை. ஸோ நாங்கள் ரெண்டாவது இங்கே வைப்பாவா வரும்போது, ஐ மீன் சென்ட்ரல் லாக்ஸ் பே வரும்போது அது பெட் ஃப்ரெண்ட்லி இருந்துச்சு. அப்போ எனக்கும் கேரலுக்கும் வி ஆர் பெட் லவர்ஸ். ஸோ என் ஊரில் நான் ஜெர்மன்ஷிப் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்க்கும்போது டாக் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் டாக் அஃப்கோர்ஸ் நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறனால டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அது விச் இஸ் நாட் குட் ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு டாகுக்கு நல்லதில்லைன்னு நினச்சி தான் நாங்கள் கேட் சூஸ் பண்ணோம். ஏன்னா கேட் ஓகே, தே ஆர் வெரி இண்டிபெண்ட் டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் எங்கள் கேட்டும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் ஊரில் டாகும் வச்சுருக்கேன் பூனையும் வச்சுருக்கேன். அதனால போய் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம்னா அடாப்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் நாங்கள் ரெசிடென்சியில் அப்போ இல்லை, ரெசிடென்சியில் இல்லாதனால நான் என்ன நினச்சேன், ரெசிடென்சி மட்டும்தான் அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஃபஸ்ட்டு தங்கத்தை வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அடாப்ட் பண்ண முடியும் எங்களாலன்ட்டு. பட் நாங்கள் ஏன் இன்னொன்று வாங்கினோம்னா, மெயினாக இவன் ரொம்ப லோன்லியாக இருந்தான். இவன் நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது டாக் மாதிரி ரொம்ப இது இல்லைனாலும் ரொம்ப லோன்லி ஆகிட்டான். அதனால் நாங்கள் யோசித்தோம், ஓகே கண்டிப்பாக கேட்டே ஆகணும்ன்ட்டு நாங்கள் ப்ராப்பர்ட்டி மேனேஜரை கேட்டு நாங்கள் இவனை போய் என் பர்த்டேக்கு ரெண்டு மூணு நாள் கழித்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். எஸ்பிசிஏக்கு போயிட்டு அடாப்ட் தான் பண்ணணும்னு ரொம்ப இருந்தான். அப்படி பார்த்தம்போது இந்த பிளாக் கேட்ஸ் பற்றி நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடாப்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா சகுனம் சரியில்லை அப்படின்ட்டு பைத்திய மாதிரி சொல்லுவானுங்க. அது பண்ணி அது மாதிரி வச்சுட்டு இவனை மட்டும் அடாப்டே பண்ணலையாம். அவன் வந்து லாங் ரெசிடென்ட்டுன்னு சொன்னாங்க, ரெண்டு மூணு மாதமாக அந்த தங்கம் அங்கே இருந்திருக்கு. நாங்கள் அவனை சூஸ் பண்ணல, அவன் எங்களை சூஸ் பண்ணி எங்கள் கிட்டே வந்தான். ஸோ அப்படி தான் எங்களோட ரெண்டாவது மகன் எங்கள் வீட்டுக்கு வந்தான்.
1: சூப்பர். இது இது வந்து இது வந்து உங்களை நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ ஒரு நல்ல பர்சன் அப்படின்னு காட்டுது. சீரியஸ்லி இட்ஸ் ரியலி குட், வெரி நைஸ், வெரி நைஸ். அந்த லைக் கேட்ஸ்லாம் வந்து வெரி லக்கி டு ஹாவ் யூ ஆஸ் பேரண்ட்ஸ். யூனோ ஆக்சுவலி வந்து நான் ரெண்டு பேருன்னு சொன்ன மக்களை குழம்பிடாதீங்க, இங்கே க்யூட்டாக வந்து அவருடைய மனைவியும் இங்கே உட்காந்துருக்காங்க. எஸ் ஆமாம், சரி. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஐசக் அவர்களுக்காகவும். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊரா?
0: சென்னை, கேரல் சொந்த ஊர் வந்து ஈரோட். பட் அவ படிச்சது எல்லாமே சென்னை தான். சென்னை தானப்பா? சென்னை இல்ல,
1: சென்னை இல்லையா? போச்சு, இன்னைக்கு வீட்டுல போயிட்டு ஒரு சம்பவம் இருக்கு.
0: அழகான
1: பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலாபம் வானொலி. நம்ம கூட இன்னைக்கு அரங்கத்துல நம்ம ஐசாக் இருக்காரு. சோ கிரைஸ்டர்ச் வந்துட்டாரு. இனிமேல அவர் வந்து கிரைஸ்டர்ச் குடிமகன். இனிமேல அவர் வந்து நார்த் ஐலண்ட்ல இருந்து வந்திருக்காருன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. இனிமே அவர் வந்து கிரைஸ்டர்ச் பிரஜை. சரி, இப்ப இவ்வளவு நேரமா நம்ம அவரை பத்தி பேசியிருந்தோம். அவர் மனைவி, அவரோட குழந்தை, அதாவது பூனைக்குட்டி குழந்தை, இவங்க பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். இப்போ நம்ம வந்து அவர் வந்து பிசியோதெரபிஸ்ட் இல்லையா? சோ அவரு எப்படி வந்து இந்த இந்தியா, நீங்க இந்தியால இருக்கும் போதே பிசியோதெரபிஸ்டா இருந்தீங்க இல்லையா? சோ இந்தியா, யூகே, நியூசிலாந்து, சோ இந்த மூணு கண்ட்ரீஸ்லயும் எப்படி அது வந்து வேறுபட்டிருந்துச்சு அந்த ஒர்க் ரிலேட்டடா? எப்படி நீங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறீங்க?
1: நான் இந்தியா தான் சொன்னேன் இல்லையா, நான் இந்தியால இருந்து ஏன் மெயினா வந்தேன்னா, நான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருந்தேன், ட்ரெயினியா இருந்தேன். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியா ஓகே, நான் எல்லாத்தையும் தப்பு சொல்ல முடியாது, எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. என் ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டில் நான் இருந்த இடத்துல நிறையா பாலிட்டிக்ஸ் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை, ப்ரோட்டோக்கால் இல்லை. ப்ரோட்டோக்கால் இல்லை இந்த சென்ஸ், நான் ஃபுல்லாக அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் அதை தப்பாக நினைப்பாங்க. பட் எனக்கு அங்கே பிடிக்கல, எனக்கு இன்னும் அதில் வளரணும்னு நினச்சேன். நான் அங்கே இருந்தால் அங்கே ஃபிசியோவே மட்டும் இருப்பேன்னு நினச்சேன். எனக்கு இன்னும் அதில் வளரணும், இன்னும் க்ரோ ஆகணும்னு நினச்சேன். அதனால தான் நான் மெயினாக யூகேக்கு வந்தேன். யூகேயில் நான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எல்லாம் ரிசர்ச் பேஸ்டாக இருந்துச்சு, விச் வாஸ் அமேசிங். எவ்வளோ பீப்புளுக்கு அவங்க ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக மெனக்கெடுறாங்கன்னு நான் பார்த்தேன். நம்ம ஊர்லேயும் மெனக்கெடுவாங்க, நான் திருப்பி சொல்லிக்கிறேன். பட் யூகேயில் வந்து நான் இன்னும் நல்லா ஒரு க்ரோத்தை பார்த்தேன் என் ஃபீல்டில். ஸோ என் ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்டில் அந்த க்ரோத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நியூசிலாண்டு வந்து நான் அதே க்ரோத்தை பார்க்குறேன், விச் இஸ் அமேசிங்.
0: சூப்பர். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து இருக்கலாம், பிகாஸ் நம்மளுடைய வானொலி வந்து பாட்காஸ்ட்டாகவும் வெளியே வருது ஆன்லைனில். ஸோ எல்லா நாடுகள்லேருந்துமே கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேருந்து வரவங்களாக இருக்கட்டும், வெளிநாடுகள்லேருந்து வரவங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸில் வர, இங்கே நியூசிலாந்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. பட் நான் நான் கஷ்டப்பட்ட விஷயம், நான் அனுபவப்பட்டதை வச்சு மட்டும் சொல்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பெக்டில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறது எல்லாமே என்னென்னா, ஒரு மூணு நாள் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களை பற்றி சொல்கிறேன். ஜாப் ட்ரை பண்ணிவிட்டு மெயினாக ஹெல்த் கேரில், பிகாஸ் நான் ஹெல்த் கேரில் இருக்கனால அதை பற்றி சொல்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டு மூணு ஜாப் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அது வரலன்னொடனே அவங்க விட்டுடுறாங்க. நான் அதனால தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்ன்ட்டு. நம்ம என்ன தான் இன்டர்நேஷ்னல்லேருந்து ட்ரை பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணால் கன்ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் அப்படி தான் எனக்கும் கிடச்சிச்சு. நான் ஃபஸ்ட்லாம் அப்ளை பண்ணும்போது 100 அப்ளிகேஷன் போட்டிருப்பேன், 100 எனக்கு ஒரு 90 அப்ளிகேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களை செலக்ட் பண்ணலேருந்தா வரும். பட் நான் விடாமல் ட்ரை பண்ணேன், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. என்னடா அவர் நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு, கண்டிப்பாக கிடையாது. நம்ம டேலண்ட்டு கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க, அதுக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணணும். ஸோ அந்த இதை சொல்வேன். வேற என்ன நான் சொல்வேன், நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஃபீல்டோ சரி ஏதோ சரி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் போய் கேளுங்க, நிறைய பேர் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிளைண்டாக நம்ம, எனக்கு புரியுது, அப்ராட் நம்ம போகணுன்னு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், அப்ராடில் போய் ஒர்க் பண்ணணும் எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும், எனக்கு அப்படி இருந்துச்சு. பட் நான் சில இதெல்லாம் ரிசர்ச் பண்ணலை முன்னாடி, அது மாதிரி பண்ணாமல் எல்லாத்துலேயும் ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா ஆஸ்பெக்ட்லேயும். இப்போது நிறைய பேர் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க, உஷாராக இருக்கீங்க, பட் இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கோ டு wherever you like. அதை தான் சொல்ல விரும்புகிறேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பராக சொன்னீங்க. ஆக்சுவலி சி, நம்ம வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த வாழ்க்கை அனுபவங்கள் இருந்தால் போதும். சூப்பர். சரி, அடுத்து வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே கொஞ்சம் மாறி, அப்படியே உங்களுக்கு ட்ராவல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ட்ராவல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ட்ராவலையும் உங்கள் மோட்டோ பைக்கையும் சேர்த்து வச்சு, இந்த மோட்டோ பைக் எடுத்துகிட்டு அடிக்கடி எங்கேயோ போகிறீங்களே, எங்கே தான் போகிறீங்க?
1: எனக்கு எங்கே வேணால் போவேன், சீரியஸாக. நான் பைக்கு, எனக்கு பைக்குனா உயிர், அதுதான் சொல்லணும். எனக்கு பைக்குனா அவ்வளோ பிடிக்கும், பைக்கு தான் எனக்கு எல்லாமே வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு மோட்டோ வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நான் பைக் எடுத்துகிட்டு போவேன், அந்த காற்றோட காற்றா என் ஸ்ட்ரெஸ்ஸும் பறந்துருவோன்ட்டு. இது ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கும், பட் அது எனக்கு ஒரு எனக்கு உண்மை. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஏன்னா என்ன சின்ன வயசுலேருந்து பைக் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். சைக்கிளில் ஆரம்பித்த ஆசை பைக்குக்கு போய் இப்போ இன்ன வரைக்கும் தொடருது. ஏன்னா யூகேயில் அதை கண்டினியூ பண்ண முடியல, பட் இங்கே வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடிச்சு, விச் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். ஏன்னா கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா அது நடந்திருக்காது, அந்த சப்போர்ட் இல்லைன்னா.

0: ஸோ பைக் நான் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னா, எங்கே அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஹாக்ஸ்பேயில் நிறையா இடம் இருக்கும், இங்கே சிட்டினால நிறையா மெயின் ரோடு அது மாதிரி தானே இருக்குது, அங்கே நிறையா வயல்வெளி இருக்கும். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் பண்ணிட்டு போவேன். அஃப்கோர்ஸ் கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்கும், பட் நான் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். எங்கே வேணால் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் நிறையா லொக்கேஷனுக்கு போகணுன்னு நினப்பேன். அது பைக்கில் போகணும்னு நினப்பேன். என் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போகணும் ஆசை, பட் நான் இன்னும் ஃபுல் லைசன்ஸ்னு ஒன்று வாங்கணுமா, அது வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன். அதனால தான் அவ இல்லை, அவள் கூடிய சீக்கிரம் அவளும் பின்னாடி வந்துடுவா. இன்னும் ஜாலியாக நாங்கள் நியூசிலாந்து ஃபுல்லாக ட்ரிப் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் பைக்லேயே. ஸோ மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ட்ரிப் போகிறேன்.
1: சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ். ஓகே, இது புரிஞ்சிருச்சு எனக்கு. சரி, இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கல்ல பைக்கில் நியூசிலாந்துக்குள்ளே, எது வந்து உங்களோட ஃபேவரட்டாக இருந்துச்சு?
0: வாட்டர் ஃபால்ஸ் சொல்வேன். வைஹின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கேன், பட் நான் வீடியோலாம் போட்டதில்லை. நிறைய இது எனக்கு, நான் என்ன தான் நான் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய இது போட்டாலும் சிலது எனக்கு ப்ரைவேட்டாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும், சிலது ப்ரைவேட்டாக ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் வைஹின்னு ஒரு ஃபால்ஸ் போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபால்ஸ் நான் அதை வீடியோ போட்டிருப்பேன், அது காரில் போய் போட்டேன், அதை நான் பைக்லேயும் தனியாக போயிருக்கேன். அந்த ஃபால்ஸ் பேர் தெரியல, ஞாபகம் இல்லை,
1: பிரச்சனை இல்லை. ஓகே, பட் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் உங்களோட ஃபேவரட்?
0: ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் பீச், எனக்கு ஹெர்பர்ட் வில்லுன்னு ஒரு பீச் இருக்குது, ஹாக்ஸ்பே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே போயிருக்கேன், அங்கே போய் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்.
1: நைஸ் நைஸ். நான் ஆக்சுவலி ஹாக்ஸ்பே ரொம்ப அவ்வளோ அழகான பிளேஸு. நான் வந்து லாஸ்ட் இயர் போயிருந்தேன் ஹாக்ஸ்பேக்கு, இங்கே ஒர்க்காக கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். அடடா, கிரைஸ்டர்ச்லேருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போனோடமே, அதாவது கிரைஸ்டர்ச் வந்து கோல்டாக வந்து மழையாக இருந்துச்சு, ஃப்ளைட்டுக்குள்ளே போய் அங்கே போய் இறங்கினதுமே ஹா வெயில் வா அப்படின்ட்டு இருந்துச்சு. அங்கேருந்து திருப்பி ரிட்டர்னில் இப்படியா வந்து ஃப்ளைட்டு கதவை திறந்தோடனே காற்று புயல். சரி, அது ஒரு விஷயம் சொன்னோம், கிரைஸ்டர்ச்சோட வெதர் வந்து ஒரு மாதிரி ப்ரெக்னென்ட் லேடியோட மூடு ஸ்விங் மாதிரி இருக்கும், அது மாறி மாறி வரும். நீங்கள் வந்து கிரைஸ்டர்ச்லேருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி காடி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரமாக போயிட்டீங்கன்னா அப்போ என்னடா வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு
0: இருக்கும்.
1: அதுக்காக நீங்க கிரைஸ்டர்ச் தப்பா நினைச்சிடக்கூடாது,
0: யுகே மாதிரி தான், யுகேவும் அப்படிதான்.
1: ஆமா, நீங்க அங்க இருந்துட்டு உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும்.
0: இதனால குளிர் எங்களுக்கு பெருசா தெரியல.
1: ஓகே,
0: அதுக்கு யூஸ் பண்ண மாதிரி
1: அங்க இன்னும் கோல்ட் இல்ல,
0: இன்னும் கோல்டா, அது நாங்க நார்த்ல இருந்தோம் ஃபர்ஸ்ட், சோ ரொம்ப கோல்டா இருக்கும். சோ அதுக்கு யூஸ் வி கெட் யூஸ் டு இட். சோ
1: இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு நியூசிலாந்துக்கு வந்து?
0: 2 இயர்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் 2.2. யா,
1: சூப்பர் சூப்பர். சோ நீங்க யுகேல இருக்கும்போதே இந்த வீடியோஸ் போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா?
0: நான் அது தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா நான் பண்ணியிருக்கணும், எனக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும் பீப்புள்ஸ்க்கு. ஏன்னா நான் கோவிட்ல போன பபுள் ஃப்ளைட் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அது ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சில பேருக்கு மட்டும் தான் அலோ பண்ணாங்க, அதில் தான் நாங்கள் போனோம். ஸோ அந்த நேரத்துலேருந்து நான் யூகேல பற்றி போட்டிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நான் அப்போல்லாம் விட்டுட்டேன். நியூசிலாந்து வந்து நான் எப்போது இன்ஸ்டாகிராமில் ஆரம்பித்து கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டிசம்பர்லேருந்து தான் நான் ஆரம்பித்து போட்டுட்ருக்கேன்.
1: ஆனால் டிசம்பர்லேருந்து இப்போ, அதாவது 2025 டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறீங்க?
0: இல்லை, அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சிருக்கேன், பட் ஃபிசியோ ரிலேட்டடாக போட்டுட்ருந்தேன். பட் நான் அந்த கண்டினியூஸாக போடுறது எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சது 2025 டிசம்பர்.
1: அப்போலேருந்து ஆரம்பித்து இந்த இத்தனை மாதத்தில் ஒரு 8 மாதம் கேப்பில் வந்து 23K ஃபாலோவர் வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. ஆக்சுவலி
0: எனக்கு அது ஒரு பெரிய வளர்ச்சி தான்.
1: சரி, நான் வந்து ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், 10 வரமாட்டேங்குது. சரி, ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு நண்பர்கள் யாராச்சும் வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோமே, சவுத் ஐலாண்டில், நீங்கள் சவுத் ஐலாண்ட் சுற்றி பார்த்துட்டீங்களா ஃபர்ஸ்ட்டு? இன்னும் எங்கேயும் போகல? ஓகே, அதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை? ஓகே, சரி,
0: நார்த் ஐலாண்ட் மட்டும் தான் நாங்கள் சுற்றியிருக்கோம். பட் சவுத் ஐலாண்ட் நான் பார்த்தது இல்லைனாலும், சவுத் ஐலாண்டில் நான் எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கிற இடம்லாம் டெக்கப்போ, அப்புறம் குயின்ஸ் டவுன், அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் டவுன் கீழே போகணுன்னு ஆசை டனேடன், அப்புறம் இன்வர் கார்கில், அதெல்லாம் போகணுன்னு ஆசை. நார்த்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா சொல்வேன், ஏன்னா நானும் என் ஒய்ஃபும் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் ரோட் ட்ரிப் முடிச்சிட்டோம். அதெல்லாம் நான் வீடியோ போட்டதில்ல, அஸ் செட் ப்ரைவேட்டாக வச்சுக்க சில இதெல்லாம் பிடிக்கும். ரோட் ட்ரிப் முடிச்சிட்டோம் நார்த் ஐலாண்ட் நிறையா இடத்த. அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் பார்த்திங்கன்னா லேக் டவுப்போ. ப்ளீஸ், நார்த் ஐலாண்ட் வந்தீங்கன்னா டவுப்போக்கு மறக்காமல் போங்க, இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அதுக்கப்புறம் நான் வைட்டமோ சொல்வேன், வைட்டமோ இஸ் ஆல்சோ வெரி குட். அப்புறம் ரொட்டருவா நான் ரீசெண்டாக போனேன், அந்த வீடியோ இன்னும் போடல, போடணும். ரொட்டருவாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் போங்க, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நிறையா பிளேஸ். ஸோ நியூசிலாண்ட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ், நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன், இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் நியூசிலாந்து.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வந்து சவுத் ஐலாண்டில் சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்துட்டு இன்னும் நீங்கள் இது வரைக்கும் வாய் பிறந்த மாதிரி என்னத்தெல்லாம் பார்த்தீங்களோ இங்கே இன்னும் நிறையா இருக்குது. மவுண்ட் குக் இருக்குது, மில்ஃபர்ட் சவுண்ட் இருக்குது, குயின்ஸ் டவுன், இதுக்கெல்லாம் நீங்கள் போங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த சைடு எப்போதுமே வந்து லைக் டூரிஸ்ட் யாருமே வந்தாலும் கைகோரா, லேக் டெக்கப்போ, குயின்ஸ் டவுன், மவுண்ட் குக், மில்ஃபர்ட் டவுன் அப்படியே போயிடுவாங்க. இந்த சைடு வெஸ்ட் கோஸ்ட்டு

0: இந்த நல்ஸ் தாஸ்மான் பே அந்த சைடு போக மாட்டாங்க, பட் ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட். ஏன்னா எனக்கு அங்க வாழ்றதுக்கு தான் பிடிக்கலையே தவிர சுத்தி பாக்குறதுக்கோ இல்ல இதுக்கோனா பெஸ்ட். சீரியஸ்லி அங்க அமைதியா இருக்கும், சூப்பரா இருக்கும், பீச்சஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். சோ அது ஒண்ணு. சரி, இப்போ நீங்க, நான் ஆல்ரெடி அடுத்த கேள்வி வந்து என்ன வச்சிருந்தேன்னா, எப்ப நீங்க கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். பட் ஆல்ரெடி அதுக்கான பதில் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பட் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க பிசியோபதி போட்டுட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரி தகவல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்க?
1: நான் என் பயோலயே போட்டிருப்பேன் இமிகிரண்ட் டிப்ஸ். பிகாஸ் நான் எனக்கு கிடைக்காத இன்ஃபர்மேஷன், நான் சில பேர்கிட்ட கேட்டு கிடைக்காத இன்ஃபர்மேஷனை நான் என் வீடியோ வழியாக சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு இருந்த அதே டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அவங்களும் இங்கே வரணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அதே டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை நிறைய பேர் போடுறதில்ல. நிறைய பேர் மோஸ்ட்டாக என்ன போடுறாங்க, வெளியே போகிறது, அதை பற்றி போடுறாங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் அவங்க ட்ரீம் அச்சீவ் ஆகணும்னு உண்மையாக ஆசை எனக்கு. அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு ஹெல்ப் கிடைக்காததை நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு. ஸோ அதனால தான் மொத்தம் எல்லா ஃபீல்டும் சேர்த்து என்னால் என்ன ரிசர்ச் பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியுமோ அதை வச்சு கண்டுபிடிச்சி நான் சொல்லணும்னு நினச்சேன். அதை வழியாக தான் நான் நிறையா ஃபீல் பற்றி நான் பேசியிருக்கேன், நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன், அதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர், கண்டிப்பாக. ஸோ வழக்கமாக உங்களுக்கு வந்து பீப்பிள் மெசேஜ் பண்ணி கேட்பாங்களா, எனக்கு இந்த மாதிரி கேள்வி இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் அட்வைஸ் கேட்பாங்களா, அது மாதிரி கேட்டாங்கன்னா என்ன மாதிரி மோஸ்ட்லி யார் என்ன பற்றி கேட்பாங்க? இப்போ நீங்கள் பைக்கு, ட்ராவல், ஃபிசியோ, இமிகிரன் இதை பற்றி எல்லாமே பேசுகிறீங்க. ஸோ மோஸ்ட்லி என்னத்தை பற்றி பேசுகிறாங்க?
1: இங்கே எவ்வளோ காஸ்ட் ஆஃப் லிவிங்னு கேட்பாங்க, அதுதான் நிறையா க்வெஸ்டன் இருக்கும்.
0: அதாவது வெளிநாட்டிலேருந்து உள்ளவங்க.
1: ஆமாம், இன்டர்நேஷனல் பீப்புளை சொல்கிறேன். மோஸ்ட்டாக அவங்க தான் என்ன மெசேஜ் பண்ணுவாங்க, நியூஸிலாண்ட் வரலான்னு நினைக்கிறோம், உங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குன்னு நாங்கள் நியூஸ் பார்க்குறோம், நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறையா எனக்கு வரும், அது ரிலேட்டடாக வரும். வேறு என்ன, இந்த ஃபீல்டு டிமாண்டாக இருக்கா, இந்த ஃபீல்டுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு ஒரு ஃபீல்டை பற்றி கேட்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும்.
0: சூப்பர். ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே ட்ராவல் பண்ணி இங்கே மூவ் ஆகிறதுக்காக தான் நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது?
1: காஸ்ட் ஆஃப் லிவிங் நான் யூகே ஆஸ்பெக்டில் மட்டும் பேசுகிறேன், ஏன்னா அதை வச்சு தான் நான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ நான் அதை நிறைய வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் லிவிங் அஃப்கோர்ஸ் ஆமாம், எல்லாம் எங்கே போனாலும் உங்களுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். யூகே மாதிரி இங்கே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ நான் யூகேவை கம்பேர் பண்ணும்போது எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் நியூசிலாண்டில் அஃப்கோர்ஸ் வி ஆர் சேவிங் அ பிட் பிட் மட்டும்தான் சொல்வேன், ஆனால் அங்கே அதை கூட பண்ண முடியல. காஸ்ட் ஆஃப் லிவிங் அதை பார்க்கும்போது நியூசிலாண்ட் தாராளம் ரெண்ட்லேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எங்களுக்கு கம்மியாக தான் தெரியுது. நாங்கள் இருந்த 4.5 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன்
0: வெரி
1: அனுபவத்தில்.
0: ஆமாம் மக்களே, இது வந்து நியூசிலாண்டில் வாழ்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஐயோ, பிகாஸ் நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்தேன், நான் வந்து யூகே அந்த சைட்லாம் போனதில்லை. ஸோ மலேசியாவிலேருந்து இருக்க, சிங்கப்பூரில் இருக்க, ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் லிவிங் காஸ்ட். ஸோ நம்மலாம் என்ன பண்ணுவோம் வழக்கமாக, ஐயோ இங்கே எதை தொட்டாலும் வந்து விலையாக இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பார்த்தீங்கன்னா யூகே மக்களுக்கு வந்த சோதனையை, அதனால் நம்மளை விட கஷ்டப்படுற பீப்புள் எப்போதும் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் ஜஸ்ட் பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ், அவ்வளோதான். சரி, அடுத்த கேள்வி, நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் மேன்னோ இல்லை, உங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, லைக் கேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, விலாக் பண்ணுறீங்க, ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணுறீங்க இல்லையா, ஸோ இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க?
1: ஐயோ அது பெரிய தலைவலியாக இருந்துச்சு ஸ்டார்டிங். பிகாஸ் எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எப்படி ஆரம்பித்தேன்னா, அந்த யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது தானே, மற்ற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் பற்றி அவங்கள மாதிரி பண்ணணும், அவங்கள மாதிரி இது பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். என் ஒய்ஃப்கிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பேன், இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப டைம் அதுக்கே போகிற மாதிரி இருந்துச்சு. ஐ டிடன்ட் ஸ்பெண்ட் மச் டைம், என் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், பட் எனக்கு இது நினப்பாகவே இருக்கும், அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நானே முடிவெடுத்தேன். என் ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணால், நீ கண்டென்ட் பி யுவர் செல்ஃப்னா, எனக்கும் நானாக இருக்கணும்னு நினச்சேன். நம்மளுக்கு என்ன வருதோ வாயில் அதை சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எடிட்டிங்லாம் இருக்காது, ஏன்னா அதுக்கெலாம் உண்மையாகவே டைம் இல்லை வேலைக்கு போய்ட்டு வரும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன எனக்கு வருதோ அதை பேசணும்னு நினச்சேன். அப்படி பேசும்போது தான் உண்மையாகவே எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நான் எப்படி இதை பண்ணுவேன், எப்படி எடிட்லாம் பண்ணுவேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு 5 பேஷன்ட் பார்த்துட்டு எனக்கு ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கில் எடிட்டிங், ஓகே இந்த டைமில் இந்த கட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த டைமில் சவுண்ட் ஆட் பண்ணிடலாம், அப்படி யோசிப்பேன். அதே மாதிரி இப்போ இன்னும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சண்டே என் ஒய்ஃப் ஐப்ரோ பண்ணாங்க, ஐப்ரோ பண்ணுற கேப்பில் நான் உட்காந்து எடிட் பண்ணிருந்தேன். ஸோ அது மாதிரி கிடைக்கிற கேப்பில் எடிட் பண்ணுவேன். பட் மோஸ்ட்டாக வீட்டில் நான் டைம் என்ன ஸ்பெண்ட் பண்ணுமோ பண்ணுவேன், பட் முன்னாடி நான் அதை பண்ணலை. அப்படி யாராவது கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கிறீங்கன்னா அட்வைஸ் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் அப்படியே ஜாலியாக போங்க, எடிட்டிங் பண்ணி அப்படிலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லை, வேணாம் அப்படிலாம் இல்லை, நம்ம ஜாலியாக நம்மளா இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரணுன்றது வரும், அவ்வளோதான்.
0: சூப்பர் சூப்பர், நல்ல நல்ல, இப்போ தெரியுது எனக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ்.

0: பிகாஸ் அந்த அந்த எப்படி சொல்றது, அது கேஷுவலா பேசுறது, அந்த அப்படியே ஃப்ளோல பேசுறது, அது வந்து சூப்பர் சூப்பர் நைஸ். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிடிச்ச பாடல் இருந்தா, பிடித்த பாடல் இருந்தா அதை டெடிகேட் பண்ணணும் நீங்க நினைக்கலாம், என்ன பாட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த பாட்டு கேட்கலாம்.
1: இப்போ வெளியில் உன் வெளியில் இருடம் படத்துல இருந்து, தலை படத்துல இருந்து அதை என் ஒய்ஃப்க்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நிறைய பாட்டு பிடிக்கும், தலைனாலே பிடிக்கும். அதில் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அது என் ஒய்ஃப்க்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
0: தலை பிடிக்கணும் வேறு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு கிரைஸ்ட் சர்ச்சில் தளபதி ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி.
1: பரவாயில்ல,
0: அந்த தளபதி ஃபேன்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம், நானாக கூட இருக்கலாம்.
1: ஓகே
0: சரி மக்களே, பாட்டு கேட்கலாம்.

0: என்ன ஒரு அழகான பாட்டு. இவருக்கு வந்து டிராவலிங், அப்புறம் வந்து இவர் வந்து முதல்ல வந்ததுலயே இந்த மனைவி மனைவி மனைவின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு காதல் மன்னன், ஒரு பாட்டு, அதாவது எல்லாத்துலயுமே சூப்பரா சொல்றாரு. பாட்டாவது ஏதாச்சும் உண்மையா சொல்லணும், இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு அழகான பாடல். அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. சரி, எல்லாரும் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் இப்பதான் கேக்குறீங்க நம்ம நிகழ்ச்சியை அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்ம கூட அரங்கத்துல வந்து நம்ம ஐசாக் இருக்காரு. அவரை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் கூடமே வச்சிருக்காரு.
1: பெருசா ஆக்டிவா இல்ல, 2300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, பட் நான் அதுல பெருசா எனக்கு தெரியல ஆக்டிவா இல்ல, அதனால நான் இதுல போடுறது அப்படியே அங்க போடுறேன்.
0: யா யா யா சொல்லுங்கல. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு கருவி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்னென்னலாம் போடுறாரு, வீடியோஸ் கண்டென்ட், இங்கே கடல் தாண்டி வரவங்களுக்கான டிப்ஸ் இருக்கட்டும், இங்கே வாழ்ற பீப்புளுக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறது.
1: இப்போலாம் அதுக்கு திட்டுறாங்க பரவாயில்ல, இந்த பொருள் என்னென்ன எனக்கு ஆமாம் வீட்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் சொல்லணும்ல, ஏன்னா அதை மட்டும் போட்டுகிட்டே இருந்தாலும் ஓகே இது யூஸ் சொல்லணும்ல. வாழும் போது என்னென்ன நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன பொருள் எங்கெங்கே கம்மியாக இருக்குது, எந்தெந்த விஷயம் கம்மியாக இருக்குது, எது எது உங்களுக்கு சீப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்தோடனே எல்லாம் இமிக்ரெண்ட்டாக என்ன யோசிப்போம், எது எது நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும், எப்படி எப்படி நம்ம மணி சேவ் பண்ணலான்ட்டு. ஸோ அதை பற்றி நான் நிறைய போட போகிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இது மட்டும்தான் என் ப்ரொஃபைலில் இருக்காது, எல்லாமே இருக்க போகுது.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க இதெல்லாம் இதுக்கப்புறம் போடணும். ஏன்னா நீங்க நார்த் ஐலண்ட்ல இருக்கும் போது இதை போட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதை பத்தி இப்ப நீங்க கிரைசிஸ் பண்ணிட்டீங்க. சோ எங்களுக்கு வேலை இல்லை, நீங்க போடுற வீடியோவை பார்த்துட்டு நாங்க அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும். சரி, இப்ப நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம், நியூசிலாந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் பெரிய சேலஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எதை நீங்கள் வந்து பெரிய சேலஞ்சா, அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த டவுனுக்கு போனால் அப்போ யாருமே இல்லை, அப்படியே ஆளே இல்லாத காட்டில் வந்து இங்கே இறந்தா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம். பட் அதை விட ஏதாச்சும் பெரிய சேலஞ்ச் எதை நீங்கள் கருதுறீங்க?
1: பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதையும் ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் வீடியோவில் சொல்லிருப்பேன், பட் இதுதான் எங்களோட எனக்கும் என் சரி என் ஒய்ஃப்க்கும் சரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. நியூசிலாண்ட் வரும்போது இட் வாஸ் வெரி பிக் ஷாக் ஃபார் அஸ், ஏன்னா யூகேயில் ஒரு சின்ன ஐலாண்டில் நாங்கள் இருந்தோம். அந்த ஐலாண்டுக்கு ட்ரெயினும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம இப்போ நம்ம திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், எனக்கு என் ஒய்ஃப் தான் ஓடி வரணும். இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைனா காரை எடுத்துகிட்டு வரணும், அவங்க கார் ஓட்ட முடியல இல்லை கார் ஓட்ட பயமாக இருக்குது, எனக்கு இப்போ நான் பிரச்சனையாக இருக்குது, எனக்கும் கார் ஓட்ட முடியல அப்படி இல்லைனா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு இல்லை, நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணும் காரை எப்பயுமே. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கும் சரி என் ஒய்ஃப்க்கும் சரி. வேறு என்ன நியூசிலாண்டில் சேலஞ்ச் பார்த்திங்கன்னா, யோசிக்கிற அளவுக்கு தான் எதுவுமே இல்லை. ஸோ யோசிக்க தான் செய்யணும். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க நியூசிலாண்டை பற்றி, பட் எங்களுக்கு இது மட்டும்தான் சேலஞ்சாக இருந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது. இட் இஸ் வெரி பீஸ்ஃபுல்.
0: நைஸ் நைஸ். பரவாயில்ல, பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் பற்றி சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் கிரைஸ்ட்சர்ச்சுக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும் இல்லையா, இங்கே இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனை யூஸ் பண்ணிட்டீங்களா இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
1: இல்லை இங்கே பண்ணல, பட் இனிமேட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் போல. ஏன்னா கார் எடுக்கவே பயமாக இருக்கேன் பார்க்கிங்லேருந்து. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணாம். அதான் சொல்கிறேன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பட் ஒன்லி சிட்டிஸில் மட்டும் இருக்கிறது ஒரு இதாக இருக்குது. அதனால தான் நான் யூகே கம்பேர் பண்ண ஒரு சின்ன ஐலாண்டில் கூட இருந்துச்சுட்டு, பட் நான் இன்னும் ட்ரை பண்ணல. இங்கே நிறையா விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் பார்த்தேன், அதெல்லாம் ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன் மக்களே.
0: ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் கிரைசஸ்க்கு வந்துட்டீங்க. ஐ திங்க் கிரைசஸில் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் தாராளமாக இருக்குது. நான் என்ன அந்த பஸ்ஸில் வந்து ஒரு சேலஞ்சாக பார்க்குறேன்னா, இந்த ஸ்கூல் கிட்ஸ் அவங்களாம் கொஞ்சம் லைக் சத்தம் போட்டுட்டு, லைக் அது எனக்கு சென்னையிலேருந்து வந்த உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து என்னடா இது குறுக்க இந்த கௌசிக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எப்போதுமே அது இருக்காது. நான் ஒரு ரெண்டு தடவை அதை ரெண்டு மூணு தடவை நான் அதை வந்து கேம் அக்ராஸ்.
1: ஓகே,
0: தோஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்.
1: இன்னொன்று நான் ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கிறேன், சிட்டிஸில் மட்டும்தான் நான் ரேசிசம் கம்மியாக பார்க்குறேன். ஏன்னா நான் இதையும் வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன், ரேசிசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நியூசிலாண்டில் இருக்குது. ஏன்னா ஹாக்ஸ்பேயில் நாங்கள் நிறையாவே ஃபேஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நானும் சரி ஒய்ஃபும் சரி நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது மல்டி கல்ச்சுரல் ஆகலையோன்னு தோணுது இன்னும் சின்ன சின்ன ரீசன்ஸ்லாம். சிட்டிஸ் அஃப்கோர்ஸ் இங்கெல்லாம் நம்ம கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறது, பட் சின்ன சின்ன ரீஜனில் ரேசிசம் இருக்குது.
0: ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா அந்த ஊர்லலாம் வந்து ரொம்ப கம்மி பீப்புள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திடீர்னு ஐயோ நிறைய பேர் வராங்களா நம்மளோட இடத்த எடுத்துக்க பார்த்துக்கிறாங்களா அந்த மாதிரி ஃபீலிங் வர்றது வழக்கமாக இருக்கிற விஷயந்தான். இங்கே வந்து அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இங்கே கிரைஸ்ட் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கல்ச்சரல் ஈவெண்ட் நடக்கும். லைக் ஃபியூ வீக்ஸ் அகோ கூட வந்து

இங்க லாவிதா கான்ஃபரன்ஸ் சென்டர்னு இருக்கு, அங்க அவ்வளோ பெரிய ஒரு மல்டி கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. நாங்கள் அங்கே போய் பாட்டுலாம் பாடிருந்தோம், வேற நிறைய நடனம், சைனீஸ், மெக்சிகன், என்னென்னமோ நாடுங்க நமக்கு தெரியாத நாடுலாம் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாரும் டான்ஸ் ஆடி அந்த மாதிரி சூப்பராக